0: ऐना जोपा मी देगुपा रेंदु काते मिदे शेचों नाजम मीला चुशा लोंना छचोमा वोंयोना छाची ग मिचुगुबा ता मिचुकाइना मिरिते ताबला कोशे शेते छी मिशी शंगिचे निपो जेंदा चोंसे थबा शेगु संबा नाचो मिचु शेगु काते मिचुबि जिला तादों मिते मदेवा ता थाना मीला नासा तोंसी मिगे वे मचोबा सोगि नेसे येबाइना Jonyata, mine senkata sonni, chele membala dente, menchi shegubale, rongan me tomaruwa rendu. Deyo nawi shejanla, mi meba labiga si seso yebe, nanga tsuyucheta, pambu mi nangta nzewi netsepa, tadung nginpo jenda, gongru mi nangta tsona, langsan labiga panyi shejimeba, shetiga netsela yini, detsongje, jita shegubale, denda chongchong re nyamni, menchiga dice zambo nanju shena, Shisa njöbiga linda shesa bariye. Miki detong kogi shesako lindu yu na, ngiyon ta ngachiri mong mongbo shi, chanla depa on yon na ta, sherogi kofi kongso le songni, nyentong teri la gong mongbo shi titi, duce chobiga namba de chenso. Teta she na miki detong la nepa shesa pa ma si, tatong nyechagi shenju chende shi le, nyentong tatong deri ki, chegi lepa la yon, ne shesan biga go shi kwendo.
1: 电影年通时开始你给枪干了地基呢这么年通也许开始我当用年龄这些给人家了送送用这些月文章门就完呢年通做就没把开始一个协同的人设置你的哪旅长生意干了强制级把了这学员们文章电影图也拉这用怎么的把些节约年为罗西人给千里选举给人家不来一百呢年通时开始你给枪干地基 前面的年通也许开始于协同的来吧啦那么全部写几月的杨迪人不得到现在俺去北路党保证跟你爸啦修建年把戏做十八年度北路年年通啦大于一半呢俺去个年长的就像比你都全部写你年通给前几十人为年呢从我满一半年通啦大哥平成这话不做没被强制把的发穷成的写把电影
0: 接近离开面对于呢强成拿出了大碗的龙血鸡的经历年通了大碗呢我说话公约讲生命文章点动吧来比第一点了来年学习法律来比强成了军人写稿我们了可以得人整个把它年通接了点了来比点到生主个把它电影我们可以没把动物的年通啥比可以了军人写吧多弄下也用下两句写把建议但是年通了大哥 Leba tata rang ge zhou yi nian tong shi gi nong nian yue bi gao shi ga chang ga shi gi ji la lo ji ri nian che shu ba tang yang de ni xian zi zuo ren che shu xin yue ne da bi di zui tong yi nong de ye jie tian mo xie ba ne jian teng ngong dian dao jiong ba ji zhe ba le jiang ga le qiu wa xi li de ma se leba den zhi ge zhu nian dang qu nian mei bi ye jie ji en zhi dang de ba na yi si lo nian da wa dang lo zhe la nian ba bei cha lo ba da bi ge zhe cha jie dian dao zhe na Riba zeji de zhen kapun zheji yue. Mela li rongnya ni da zhenba na cengri nyantong yenba dang di chen ni cengri xija yongta bi nlechen zhe ge yue. Deng wama yi na nyantong ki nongde na ye la zhen kapu yue jin nang di ge lo yong xie dong ki ni chue mamu yenba li. Hua zhong ge yu lo chen zhe cheng xiao cho bi xian ju ji xie ba di. Kong cui xie yi ren zhe la gama zhe yue bi nyantong ni zha zhi xie ba dang. Di yi nang cho chong de bi ren me yi
1: 我们这六年行过年就把家从第一把当初中你比人们也供给我们这六年的他都建给等不等的轨迹年通得到人人也地域这里被协同雄娃初中等不有个真实家用到这点把这家家住进来年娃当初中你比一个哈龙家家家家里生命把里其中给农村其中给地策也没文章等不了个比前期初中你比人们也年通给农村也难争取
0: 初中等比学科用生命第一真正的来为他多给恰西点这叫给珍惜时得知些卡布用比例年龄当背的忙起完了西一千里当着恰从我下到原先第一个人龙恰从不越别来比到底为我年农的得到国人先真理年也到家不当空年小点恰从端的这珍惜三十七日的问题年头呢他都当对策结果人没把 人家三部没比他都接戏的接近现象猛不喜永远上面等等吧来比能的经营最美吧的这位扎基托给强成给几给几咱们了你就动这个月 文章国牛恰成为写下党丁沙比上皮能用安全绿点里也没设备让你来英文没设备对这十步西教你别路内马西党用那上皮内马西党路用安全猛猛不西安全公司里给对这的表现你前来的你什么依旧写把书给来了这些日子等你安全投工给撒下来恰成的写法那猛猛不是给五百些当年什么依旧写个月之类得了用年刊门牛话行动被那么最引起门级啥子些客户多得用福建界给公司开了作为告示为了解为下了修为间给萝卜的面前里把个些点如不用时谁没修建雄伟把力写到雄伟界呢打天前把个呢给公司对于人不与能为了解经过加把力淘气解经过加个没把力所以说别把龙把个些把力雄伟是赢把力因为为了当淘气结果点恭喜你来教个说是呢能就按照为了些年开了做生意你来为了给结果教个说用那淘气节结果教个是呢这也没算弱小门面为了些年开了做跟着你的节呢为了解结果当淘气结果教别我听过的了且把这种没办法结果你个家就马家把下间的电脚个能够开启是用把电脚把事打动为了当不论啦，学习南部学古兵，龙虾电报相杀大营的，得用对着乌里党内部给人的电报也没当，内部人家党找了新员没说了，娘就学个把当。对个的不论以特种是一直以接受的为小妹了大个把当，可是接受及不我天哪，不我接起了松白呢，为学了小个月兵大营把当，虽然俺个把写了没叫你为学了小妹了。在他下面往写的，但那大木来把该是先就为了没接白呢，俺就接他写个上写呢。等不一呢，结果交给不当，为了这结果了选面呢，然后为了这为空间呢，老板就说了，人连把这点结果等不交过，该是没钱呢，没事啥的当，没事有钱钱，没空写个不当，没钱就没得比高人呢，所以呢，他才写个，你把监控写个不当，我当监控写你。他有考究特把写的，马龙休息了，写特把了，大不点照顾把他，搞得卡巴来马龙了，陆续供应写把写马龙，三把写天写里念到东谷，空被写罗杰连教课的六年笔记，马龙公司党积极给了卡巴教你念到东谷，罗那最近错位个难得为了写你卡拉做成绩，为了给结果党淘气节结果你个照顾把马写，对个的马龙党不论了宣言没。谢谢年不谢你没选年过谢谢呢还总感情不喜欢把人读这主播能把大公的区别写下当人气靠近呢俺去作为这当这我当作也把马戏咔嚓给读给写下人读三个读电影了能把这个能这个作为这里呢小我穷着你面过党用哪多种写真呢现在该叫写的电脑第二个连接用对这个网给那你学中要的送能把这对他提拔的升级的话突击写写当然做连接基本的文家用从马这里